0: بدل.
1: ஏறு ஏறோ ஏறு என்ன பிரம்மதானன் கெட்டைனக்கு ஏறு என்ன சுத்தாச்சாரகு மயிலிய மத்தினக்கு ஏதோ ஒரு சூடு மல்கின தபஸுக்கு பிரம்மதேவ ரூதித்து பத்துடு யானகேண்டின வருட்டு ஜீவராசிலுன்னு மாய மல்தொந்து ஐத்த முர்கனும் அதல் பதல் மல்தொந்து யான் மகாகாணிகதையாது மெரவுடு பண்ணு பொனேனாக தூ குறந்தனே தபஸத சக்தின பஸ்ம மல்தாரா பிரம்மதேவா ஈ சார சக்திதர பிரம்ம தியானுடே

0: என்னம்மா நானு மயிலகை மலத்தேரு மகன மதுமிக கூப்பிட்டு மரியாதை பண்ணது என்னம்மா கிட்டாயிரு மகாராணி மகாராணி இந்த எஜமானே எங்க மனசின் ஸ்திதி இஜி வா பொண்ணுலகில என்ன ஸ்திதி பெரியது மல்லி யான மூலத்துஜி மகாராணி பத்மினி பத்மினி போர்ச்சி தாத்தா தாத்தாக்கு என்னன்னு இல்லையானு தாதா ஆத்தின் மூலம் சீலி நிறமானியா பண்றது அல்லது தாத்த மறுத்தாரு ಇಂತಿನ ವಂಶ ಪಾರಂಪರ್ಯದ ಘನತೆಗೆ ಈ ಕುಟುಂಬ ಮಾನವ ಮೈಲಿಗೆ ಮೈಸಿನ ಕುಲೆ ಮಾಜಿಡ ಈರಲ್ಲಿ ನಿಮ್ಮ ತ್ಯಾವುಡು ಅಂದು ಮರ್ಯಾದಿ ಒಲಿಯುಡ ನಾಂಡ ಈರಲ್ಲಿ ನಿಮ್ಮದೇ
1: ತನ್ನವರಿಲ್ಲ ವಿಧಿಯ ಎದುರು ನಿಲ್ಲುವರಿಲ್ಲ.

0: மாட்டுற டைம். டீச்சர்ஸ் நாங்கள் தெளிக்கிட்ட டைம்ல அங்கே போர்ஷன்ஸ் சிலபஸ் கவர் ஆக்கடே ஆதா வந்ததுலிக்கிடார். பட் இ மோரல் எஜுகேஷன் அந்த இருக்குது எஜுகேஷன் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சப்ஜெக்ட் டிவியேட் ஆகுன்னு இருக்கேன். அது இட் இஸ் நத்திங் பட் த மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர். நங்களை சுவாவத்தில் சேஞ்ச் வந்தில்லைங்கு, நங்களை பெரிமாற்றத்திலிருந்து வித்தியாசம் வந்தில்லைங்க, பின்ன நாங்களை வித்தியாபியாசத்துக்கு ஒரு ரெலவென்ஸ் இல்ல அவட. அது ஃபர்ஸ்ட் எய்ட் வேணும் அவடு. நாங்கள் இத்தனை எஜுகேஷன் எடுத்துட்டு நாங்கள் இண்டு கிரைம் ஆக்கி உண்டுள்ள, நாங்கள பேரண்ட்ஸ் நாங்கள் ஹராஸ் ஆக்கி உண்டுள்ள, நாங்கள் உமா படிச்சு அந்த நோக்கி உண்டு இல்லாண்டிங்கு, பின்ன ஆ எஜுகேஷனுக்கு எந்த பெலை. அப்ப நாங்க பேரண்ட்ஸ் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு மக்களுக்கு மோரல் எத்திக்ஸ் கொடுக்கணும் அவடு. அவுத்துல நாங்க எங்கன அங்கல்ட்டி விவகாரம் ஆக்கடா மக்கள் எதிர்ல வேறங்க. இப்போ சம்சுத்தின் சார் சொன்ன போல நாங்கமே ஒரு ரோல் மாடல். நாங்க பேரங்கள்ட்ட எங்க விவகரிச்சு மக்க நோக்கிடு, மக்க நோக்கிட்டு படிக்கிறல்லான்னு கேட்டுட்டு படிக்கல, ஓதிட்டும் படிக்கல. டெஃபினெட்லி ரீடிங் சொல்ல ஒரு ஹேபிட் எல்லாருக்கும் நல்லது. நீங்களை கேரக்டர் ஷேப் ஆகிடும் நாங்களே ரீடிங் ஏட்டிக்கிடும். ஐசபோல டிசிப்ளின் நாங்க மக்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு படிப்பாட்டி கொடுக்குற ஒரு பிஸி ஆயிட்டிக்கிடும். பின்ன ஆஃப்லைன் ஆயிட்டு படிப்புக்கிட்ட காலத்திலும் செம்ம டைப்புல மக்களுக்கு நோட்ஸும் அது இதுண்டெல்லாம் மொபைல்ல பண்ண, அது பேரண்ட்ஸுக்கு வெளியே ஒரு சவால் ஆயிட்டிக்கிடு. இடக்கிடக்கு மக்க நோட்ஸுக்கு ஒதுக்கி இதுக்குண்டெல்லாம் மொபைல் கேட்குறது. இப்போ ஒரு வாய்ஸ் வைரல் ஆயிட்டு இந்த ரபியுல் அவள் டைம்ல ஒரு உஸ்தாதுக்கு ஒரு அப்பிடுற வாய்ஸ் சொன்னீங்க, உஸ்தாத் நீங்க ஒரு பாட்டு ஒரு பிரசங்க கொடுத்தீங்க செம்ம கொடுக்கண்டா மக்க மொபைலே கேட்டு ஒண்டிக்கிடாரு. நாங்க இடினால் மக்களுக்கு மொபைல் கொடுக்க ஆகும்ல. அப்ப அது அதே போல பிசே பர்மதி ஆஃப்லைன் எஜுகேஷன் ஆயிட்டும் மக்க மொபைல் மேலே டிபெண்ட் ஆயிட்டிக்கிடாரல்ல. அப்ப ஈ பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் அவட ஏற்படணும். அங்கே இருந்தேங்க அது எஜுகேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிசை ஆயிட்டிக்கிடு. பின்ன படிக்கிற டைம்ல மக்களை ஐசோலேட் அல்ல, எங்களை ஒருத்தனை ஆக்கி விடுற நீ நல்ல படி நீ தச்சிட்டு படி சொல்றாங்க ஒரு ரூம் லிடுறே இல்ல, அது ஒருக்கம் பாசிபிள் ஆகல. நாங்க தைக்கணும், நாங்க தச்சங்கே மக்கள்கிட்ட நமக்கு கொந்தி கிடைச்சா. இப்ப எனக்கு டென்த்ர மேத்ஸ் மக்களை மட்டும் தச்சிட்டு ஆக்கணும் சொன்னா எனக்கு மண்ணில எனக்கு அதுக்கு செம்ம கஷ்டப்படணும். பட் நாங்க தைக்க நாங்கள மக்களை முட்டை. பின்ன மெயின் ஆயிட்டு நான் ஒரு விசையை உடச்சோன்னு இல்ல, ஈ ஒரு சர்ச்சா அல்லங்கில் விசார கோஷ்டியில டாபிக் உண்டு உள்ளது ஹெத்தவர பாத்திரம். நான் பேரி கம்யூனிட்டி இப்போ உடனே குறையா எந்த ரெஸ்பான்சிபிள் இல்ல அப்பமாரட்டிய மாஃப் கேட்டோம். நான் ஒரு விசையை சொன்னோம் இல்ல பேரி கம்யூனிட்டியில் ஸ்பெஷலி நான் காண்ட ஒரு விசையம் வந்து சொன்னீங்க எஜுகேஷன் மக்கள் எஜுகேஷன் உள்ளது விட காலி உம்மமார ஒரு கர்த்தவியான பியாரிக்கிற செம்ம அப்பமார் உள்ளார். அங்க மக்களை எந்த இது அச்சீவ்மெண்ட்ஸ் இக்கிடு அங்கல ரேங்க் அங்கல பிரைஸ் பண்ணதல்ல ஸ்டேட்டஸ் லீடர் அல்லாண்டு அங்க எத்தனை கிளாஸில் படிச்சோண்டுள்ளார்னு கேட்டீங்க போலும் குந்தில்லா தப்பமார் நாங்களுக்கு உள்ளார். அப்ப நானு கொரிய ஒர்க்கிங் உம்மமார அப்பமார அபிஷேகம் இல்ல சொல்லுவோம். பட் அட்லீஸ்ட் நாங்கள மக்களை படிப்புற விஷயத்துல அப்பமாருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜவாப்தாரி வேணும். ஜண்டாலும் கூட்டிட்டே நாங்க ஆ ஒரு பிரயோகத்துக்கு இல்லைங்க மாத்திரம் நாங்கள மக்களை வித்தியாபியாச சக்சஸ் ஆகும் சொன்னோம். நான்
1: மோரல் எத்திக்ஸ் அல்லங்க டிசிப்ளின் மக்களுக்கு படிப்பாட்டணும். நண்ட மோனு பிரைஸ் எடுத்ததே இல்ல பிராக்டிக்கலி அவனுக்கு நங்க ஏது ஆக்கம் தீரான்னு சொல்லமோ அதுல நங்க ஆக்கித்து நெக்ஸ்ட் நீ ஆக்கம் தீரா சொல்றது அது இண்டு பிராக்டிக்கலி ஆயோண்டு உள்ளது அவன் தீரா சொன்னது அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் சொன்னரு மேமா ஷமிமாக்கு தரமே அமக்கு நன்னி என்னை சார் அப்துல் ரசாக்
2: எல்லாரும் டாக்டர் மாதிரி எங்க கூட பேஷண்ட் ஆற சொல்ல எனக்கு எத்த பிரச்சனையும் கூட நாங்க பண்ணு பேஷண்ட் அவட ஆறன் அது அவர் கல்பனமே தப்பு கல்பனைட்டு தண்டு பிஆர் நாங்க இண்டு ஒரு நல்ல கச்சோடக்கார பேனும் இஸ்ஸத்திர கச்சோடக்கார பேனும் மோசாக்காத்து நல்ல ஒரு ஆட்டோ டிரைவர் பேனும் நல்லதாய ஒரு டீச்சர் பேனும் நல்லதாய ஒரு வக்கீல பேனும் நல்லதாய ஒரு மாஸ்டர் பேனும் நல்லதாய இன்ஜினியர் பேனும் நல்ல மாணவியத்துவத்த டாக்டர் மாறுபேனும் நல்ல பிராமணிக்க ராஜக்காரணி மாறுபேனும் நல்ல கலிக்கார பேனும் நல்ல வார்த்தை ஓதுறங்க பேனும் நல்லதை கூலி சொரத்தவன் பேனும் அதே போல கூலி சொரத்தவன் நைப்பாட்டிட்டு அப்பப்பமே கூலி கொடுக்கற எனக்கு நல்ல இஸ்ஸத்ரே மாலைக்கும் பேனும் நல்ல தேங்க எடுக்கிறவனும் வேணும் நல்ல பொண்ட விற்கிறவனும் வேணும் இதெல்லாம் ஆவணுண்டு கண்டு கூட கொரால் மாதிரி சொன்னார் அங்க எல்லாரும் பழக்கத்துக்கு நான் சாமத்தோ இல்ல நண்டரு ஜண்டு பழக்கத்தை சேர்ப்பாட்டுறது அத்திரி நன்றி சொரோட நாங்க அப்பவம்மா டீச்சர் மாறு மாஸ்டர் மாறு லெக்சரர் மாறு அங்களை சொர ஆக்குறார் அதுக்குன்ட்டு அங்க நேமக்க ஆயிட்டிக்கிறார் அங்களை ஒரு ஜவாப்தாரி ஆயிட்டிக்கிற அவனவன் ஆவது உள்ளவன் அவன்டே தாக்கத்துக்கு தக்க ஸ்கூலுக்கு அவனை சேர்ப்பாடு ஆக்குறா. பட் அப்பவம் ஆயிட்டு நான் ஒரு மாஸ்டர் ஆயிட்டு இருந்தேங்க ஒரு அப்பமே டீச்சர் ஆயிட்டு இருந்தேங்க நான் ஒரு

0: மாமி, நான் அஞ்சு ஜவாப்தாரி உண்டு, நான் பேரிக்கிறேன் அஞ்சு ஆயாம உண்டு அப்பவும் அம்மா இருக்கு. சுருத்ததாயிட்டிருக்கிற அது கௌட்டும்பிக்க ஜவாப்தாரி. குடும்பத்தில் நான் அப்பா பர்த்துக்கு அத்த உமாய பர்த்துக்கு நான் இண்டெல்லாம் நாங்கள் இது பண்ணணும். மாம் டு பி, மாம் டு பி, நாங்கள் இல்லந்தி மாம் டு பி. நானும் மாம் ஆயண்டுல்ல, உமா ஆயண்டுல்ல, அது ரொட்டிக்கு அவனும் சைட்ல நின்றுட்டு நானும் அப்பா ஆயண்டுல்ல, டேட் டு பி நின்றுட்டார். சொன்னாங்க அதோட அர்த்தம் என்ன, நான் உமா ஆயண்டுள்ளது அப்பா ஆயண்டுள்ளது பயங்கர கொசி சொல்ல எனக்கு எத்தோரு துனியாவுக்கு நாங்க காட்டியுள்ள ஆ கொசி மாத்திரம் ஆயங்க மையாவில்ல பிறந்த கிடாவுக்கு நான் கௌட்டுமிக்கமாயிட்டு நன் குடும்பத்தில் நின்று அப்பா உமாயிட்டு நான் எங்க நல்ல அப்பா அவரே எங்க நல்ல உமா அவரே சொல்லது அது பெரிய ஜவாப்தாரிட்டு. ஜெண்டாமத்திற்கு தார்மிகமாய ஜவாப்தாரி. ஸ்பெஷலி நாங்க பேரை கோவமுங்க இஸ்லாம் தீண்டை அனுசரிக்கிற எனக்கு தாலா இது கொண்டுட்டு நாங்க நெபி சொந்தது அதே நீ நின்ற மக்களுக்கு கொடுக்கற எனக்கு பெரிய கிஃப்ட் ஆயிட்டு அது நின்ற தர்பியத்தும் படிப்பு அது பெரிய கிஃப்ட். மங்கிலாம்ப கார் கொடுத்ததும் பங்காறு கொடுத்தது பெரிய கிஃப்ட் அல்ல. நீ எந்த தர்பியத்தை மக்க கொடுத்த அதாயிட்டு துனியாவில் நீ கொடுக்கற எனக்கு பெரிய கிஃப்ட். அப்ப நாங்க எதிர பக்கம் நான் யார சொல்லணும் இல்ல. மூணாமத்தாயிட்டு நைத்திக்க ஜவாப்தாரி, கௌட்டும்பிக்க தார்மிக்க நைத்திக்க. உடனே நான் சகோதரி சொந்து நானும் நான் கிடாவரமே பிலிச்சோண்டு போயிட்டு எச்எம்எல் டீச்சர் மாரில் நான் ஜோரு டேபிள் குத்திட்டு கேட்கறேன் நான் ஃபீஸ் எந்த நான் நீங்க ஃபீஸ் தின்றேமா நான் அமௌண்ட் நீங்க கெட்டில்லே. பின் அவட தக்கராறாகி பின் ஆ கிடவரை தர தர தர பலிச்சோண்டு போட்டு பின் ஒரு ஸ்கூலுக்கு தேர்ப்படாக்கி. அப்ப நக்காவோட ஃபீஸ் கெட்டுறது ரியாயிட்டி ஆகும் அதோ நண்ட தர்துக்கு பேடிச்சிட்டாங்க புட்டு போடுவார் பேண்ட போண்டு. பட் நண்ட கிடாவும் நண்ட போடல நண்ட கிடாவுனால வெளியாயிட்டு ஆ ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நக்கு தரும். பின்னாங்க ஆ நைத்திகமாய ஜவாப்தாரி அப்பா உமக்கு பாரி இம்பார்ட்டன்ட். நைத்திகத்தை போயண்டு மொபைல் ஆயிட்டும் ஸ்டேட்டஸ் ஆயிட்டு அதை பக்கம் நான் போடல. நாலாமத்தாயிட்டு அது சாமாஜிக்கமாய ஜவாப்தாரி அப்பா உமக்கு உண்ட சாமாஜிக்க ஜாப் சமாஜத்துக்கு நண்ட கிடாவரை எங்கன நான் கடத்தணும். சரி அஞ்சாம் கிளாஸ் கிடாவரை எதிர் ஸ்கூட்டர்ல பாட்டிட்டு நான் அப்பா பெருவத்தில் இங்க போயிருந்தேங்க அது சமாஜ ஒரு வர்க்க ஒப்பு ஒரு வர்க்க அது ஒப்பல்ல. முன்னாண்டு நான் ஒரு பேங்க்ல போயப்ப ஒரு கல்ஃபுட பந்த ஒரு பேரி நகலதே கவுமர் ஒரு பாலக்காரா அவன் மூணு ஒரு பியூசிரி அந்தாஜி மூணு அப்பா செட்டிட்டுல மூணு பேண்ட் இட்டுல நைட்டு பேண்ட் இட்டுல நக்கு காண்டா மூணுக்கு நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன். அப்பா ஒரு புதிய யூரோப்பியன் சைலி செட்டிட்டு போகல பேங்குக்கு வந்துடா அப்பறம் மூணு பெட்டர் நண்ட கணக்கில் அல்ல அக்கா. இது பேரி சம்ஸ்கிருத்தியும் நாங்கள் தீண்டி சம்ஸ்கிருத்தியும் நாங்க சாமாஜிகமாய ஜவாப்தாரி நாங்கள் மக்கள் பர்த்து கடத்தும்பா அங்க பர்த்து எங்கன பிஹேவியர் ஆக்குறாரு அது நாங்க தர்பியத்தாக்குவோம். லாஸ்ட் இதாயிட்டு கானூனாத்மக ஜவாப்தாரி ஒக்கும் உடரு கானூன் உண்டு அப்பவும் மகரு கானூன் லாகு ஆடு என்று சொன்னீங்க. ஆறே போனாலு வருஷத்தோல் கிடவுரே ஒரு பேரண்ட் சாலை கடத்துறது கட்டாயிட்டிக்கு ஜெண்டாயிரத்தி ஜெண்டில் நாங்க சம்விதானத்துக்கு அமெண்ட்மெண்ட் கொடுத்துட்டு கட்டாய சிக்ஷண காயதை ஆக்கிட்டு ஜெண்டாயிரத்தி ஒன்பது ஆர்டிஇ கொடுத்துட்டு ஜெண்டாயிரத்தி பத்துல அதை ஜாரி ஆக்கிறோம். உட ஒரு அப்பவும் ஒரு பயசுற கிடவுற சாலைக்கு சேர்ஸ்வாட்டி இல்லான்னு கண்டாங்க அகல மேல கானூன் கிரமம் எடுக்காம் ஆ கானூன் உண்டு. அப்ப இத்தனை அஞ்சு ஆயாமத்துல அப்பாவுக்கு ஜவாப்தாரி உண்டு. இட சொன்னதும் நண்டதும் அம்சத்தை செயற்படாக்கி நல்ல ஒரு சமாஜத்தை இக்கவுல நாங்கள் காணோம் பவிஷத்துல ஆகும்ட்டு அவகாசத்துக்கு நன்றி.
1: அஞ்சு ஜவாப்தாரிங்களோ ஒரு ஒரு சிம்பிளாய உதாரண சமயத்தை நமக்கு சொன்னோம். நல்ல ஒரு சந்தேஷம் தன்னு அப்துல் ரசாக் அனந்தாடி சாருக்கு நன்றி. இப்ப நம்ம சகோதரி ரைஹானா விக்கே சச்சரி பேட்டியுமா
2: சமாஜத்தில் காண்டதாய எல்லா சமஸ்யும் இது ஒரு பேரண்ட்ஸ் ஏது ஏது போல பேரண்ட்ஸ் பாத்திர பாரி உண்டு. சோசியல் மீடியா திறந்துட்டாங்க அல்ல ஒரு மால் போயிட்டாங்க நாங்க காண்டதாய சீனுங்க ஒரு ஒரு திருஷ்யம் காணும்போது நண்டோ ஹுத்து நண்ட மனசுக்கு பாரி பேஜாரா ஒரு ஏ தர்பியத்துல பலன மக்கை திக்குண்டு நான் பேருக்கிறேன். ஈ உம்மா அப்பா எங்கெந்த தர்பியத்தையும் மக்க கொடுத்துரு ஒரு சோசியல் மீடியத்துல காண்டோ கமெண்ட் அங்கலோ உத்ரேக்கி தர ஆயத்து பலகு பெலையகு ஈ பேரண்ட்ஸ் எங்கன தர்பியத்து கொடுத்துருன்ட்டு நண்டு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சொன்ன பழமே நானு என்ற ஐரமா அதே நண்ட மக்கா உண்டு நான் ஒத்து வைத்து செல்றேன். நான் எத்தனை தர்பியத்து கொடுத்துறமா அதே போல கண்டித்தமாய்த்து ஒரு மலையாளத்துல ஒரு சொல்லுண்டு பித்தியதே மூல கூச்சந்த் கண்டித்தமாய்த்தும் அது சமமி கண்டித்தமாய்த்தும் நாங்க நான் ஒரு நான் நண்ட அவுத்துலு நண்ட மாப்பிள்ளை ரொட்டிக்கு நான் எங்கன பெருமாறுறேன், நண்ட மாமி ரொட்டிக்கு நான் எங்கன பெருமாறுறேன், நண்ட நேபர்ஸ் ரொட்டிக்கு நான் எங்கன பெருமாறுறேன், சமாஜ பாந்தவ ரொட்டிக்கு நான் எங்கன உள்ள அது எல்லாம் நோக்கித்து நண்ட மக்க பல் பல்கிறு ஐசபுல நாங்க நாங்க நல்லா ஆகணும். நாங்க பேரண்ட்ஸ் மக்களோ மதே ஷமி மகுத்தார் சென்ன பலமே கேட்டதாண்டி கண்டித்து மக்க பலக்குறு. நாங்க எத்தனை செல்றோமா அதான் மக்க கண்டித்தமாய்த்து நாங்க கேட்டதோ அல்ல ஃபாலோ ஆக்குறோம், அங்க மக்க கண்டதோ ஃபாலோ ஆக்குறாங்க ஆயித்துக்கிறாரு. நான் ரீசென்ட்லி கத்தார் போயேன். நான் ஒரு ப்ரோக்ராமர் கெஸ்ட் ஆயிட்டு நான் பாகவசி தின்னேன். அப்ப ஒரு பெண்டிங் பந்து நண்டில் ஒரு பாரி பேஜார்ல ஒரு கொஸ்டின் கேட்டுது, ஒரு நண்டோ ஐமரோ சமஸ்யத்துக்கு ஒரு பரிகாரம் கேட்டுது. ஐமரோ சமஸ்ய சென்னட்டாங்க நண்ட மோலு எப்பல் நண்ட கம்பேர் ஆக்குறாள், எப்பலும் மோல்கு இதே அவள் உமா அவளுக்கு பரையில்ல, அவள் பணி எடுப்பாட்டில அங்கலவுத்துல அது உண்டு இது உண்டு இதே கம்பேர் ஆக்குறோம் நக்கு பாரி பேஜார் அவரு சேர்ந்து. அப்ப நான் ஐமரல் கேட்டேன் நீங்க மோல்ற கம்பேர் ஆக்குறாரா கேட்டேன், நீங்கள மோல்ற பேரன்க்கு கம்பேர் ஆக்கிட்டு பழக்கப்படுறாரா கேட்டேன். அப்பா அம்மா சொல்ற ஒக்கு எஜுகேஷன் விஷயத்துல ஆக்கோன் அல்லி அங்கே சென்னைங்கே இல்லையே அவள் எதிர்பண்டு கண்டித்தமாய்த்தும் அல்ல கண்டித்தமாய்த்தும் எஜுகேஷன் விஷயத்துல கம்பேரிசம் ஆக்கோகு தீரா. பின்ன உமா மக்களோ சம்பந்த நல்ல போனுட்டாங்க கம்யூனிகேஷன் மெயின் மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் சென்று மக்களோ கடத்தி விடுறல்ல காலேஜ் கடத்தி விட்டேங்க நாங்கள ஜவாப்தாரி கண்டித்தம் தீர்ல டெய்லி டே டு டே லைஃப்ல அங்க எந்த ஆக்கி உண்டு உள்ளாரு சென்று அங்கள ஃபாலோ அப் பாரி அகத்தியா. அதே போலமே எல்லா தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சென்னுள்ள ஒரு ஒரு டாக்டர் ஆகட்டு ஒரு இன்ஜினியர் ஆகட்டு நாங்கள பிரதர் சொன்ன போல அங்கலையில் அல்லாஹுர பயா வேணும் அவண்ட உண்டாக்கியதாய ரப்பரோ பயம் இட்டு கொடுக்கறதாய் திக்ரு. நான் ஒரு பேரண்ட்ஸரோ ஒரு பெல்ய கர்த்தவியா சென்று
1: பேரண்ட்ஸரோ அல்லங்களே உம்மா அப்பரோ பகலே முண்டி உண்டு கம்பேரிசம் அல்லங்க மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லோ ஒரு கான்செப்ட் இப்ப எந்த ஆண்டு உண்டு சொன்னீங்களே இன்னும் ஒரு பேரண்ட்ஸுக்கு நையமாய் ஒரு விஷயம் மக்களை பலத்தேலி படிப்பாட்டுறதுலே இன்னும் பந்தில்லா சொல்ல ஒரு ஜாகிரத்திர ஒரு சந்தேஷம் தந்தரு ரஹ்மான் அபிக்கே மேடம் நன்னி என்னங்களோ ஏகே கொக்கில சார் இயாலு
3: அஸ்லாம் அலைக்கும் எந்த அடிக்கிருந்த அனந்தாடி சார் செல்லேண்டதெல்லாம் செல்லி பின் பாக்கி அவரும் செல்லினாரு நான் ஜஸ்ட் அதுக்கு குறைச்ச வராத்த ஒரு நாலு விஷயம் மாத்திர செல்லினேன். ஒன்னாமத்த நாங்கள் படிப்புன்னு சொல்லியங்கு சாலண்ட படிப்பு சாதாரண எல்லாருக்கும் கிட்டணும் சாலண்ட படிப்புன்னு ஒரு லிமிட் உண்டு அது எந்தென்னு சொல்லியங்க படிக்கணும் அவுத்துல நோக்குனாரு சாலையிலே நல்ல ஃபஸ்ட் வரணும் ரேங்க் கிட்டணும் உத்தியோ ஜாப் கிட்டணும் இதொரு குரு எல்லாருக்கும் இருக்குன்னு ஆ லெவலில் எல்லாரும் படிப்பிக்கிறாரு. பட் சாலண்ட பரத்துள்ள சுமார் விஷயம் உண்டு அயினை ஞாபகம் எங்கே படிப்பிக்கான்னு விஷயத்தில் மாத்திரம் ஞாபகம் இருக்கணும் யாரை ஒத்து கொடுக்க ஒன்னும் எந்த அனுபவம் தெரிச்சில்லையங்க எந்த பாப்பா அடக்கி ஒரிச்சோனுண்டே ஒரு அறுபது இருபதாண்டத்தோடு அடக்கி ஒரிச்சு ഞാൻ റജയിൽ എന്റെ ബാപ്പന്റെ ഒക്കത്തെ പോയോണ്ടേ ഭട്ടമാരോടൊക്കെ മാത്രം നാല് ഭട്ടമാരുള്ള അവിടെ മാത്രം എന്റെ ബാപ്പ അടക്കി വരിക്കുന്നത് ആണ്ടിൽ ഇടീ പണിയുണ്ടേ അവിടെ. അപ്പ ഈ ഭട്ടമാര് ഞാനൊരു പത്താണ്ട് പന്ത്രണ്ടാണ്ട് ഒരു ഏതിന ക്ലാസ്സത്തോളം പോയോണ്ടേ ബാപ്പന്റെ ഒക്കത്തെ. അപ്പൊ എന്റേതേ ക്ലാസ്സിൽ അപ്പൊ എല്ലാരും ഗവൺമെന്റ് സ്കൂളിലെ പഠിക്കുന്നത് ഭട്ടമാരുടെ മക്കളും എല്ലാരുടെ മക്കളും ഒരേ സ്കൂളിൽ പഠിക്കുന്നത്. അപ്പ സമസ്യ എന്ന് വെച്ചെങ്കിൽ എന്റെ ബാപ്പ അടക്കി വരിക്കുമ്പോ ഭട്ടനെ മോമന്ത് വിളിക്കുന്നത് ഓ മൊമ്മതേ ഈ ബറോഡിഗേൻ ചെല്ലണം സാധാരണ അയാളെ ആ ചെക്കന്റെ അബ്ബ വിളിക്കുന്നു അയാളേക്ക് പോന്നു ബട്ട് എനക്കൊന്ന് ഭാര്യ നൊമ്പലായണ്ടേ അങ്ങനെ ബഹുശ ചെല്ലി ഞങ്ങൾ എങ്ങനെ പഠിപ്പിച്ചു നാന്നിട്ട് ഞാൻ ചെല്ലുന്ന അവന്റെ അബ്ബ ഉണ്ടല്ലേ ആ കിടാവിന്റെ അബ്ബ എന്റെ അബ്ബനെ ഈ ഇന്നേ ചെല്ലുന്നു അവന്റെ ഉമ്മയും ചെല്ലുന്ന ഈ ഇന്നേ ആ കിടവ് പഠിച്ചത് ഈ ഇന്നേ ചെല്ലെങ്കിൽ ആ ഈ എന്റെ അബ്ബക്ക് അറുപതാണ്ടാന്ന് ആ കിടവ് അങ്ങനെ വിളിക്കുമ്പോ മോനെ എങ്ങനെ ആണെന്ന് സോ ഈ സൊസൈറ്റിയിൽ എന്റെ മോൻ എങ്ങനെ ഇരിക്കണു ഞാൻ ഇരിക്കുന്നത് ഇത് ഞങ്ങൾ ചെലുത്തി കൊടുക്കണം, ഞങ്ങളെ ഔത്തിൽ ഞങ്ങൾ ചെലുത്തി കൊടുക്കണം. ഇപ്പൊ ഞങ്ങളെ പ്രധാനി ഉണ്ട്, അവന്ന് ഞങ്ങളെ ചെല്ലുന്ന മക്കൾ ധാരാളം ഉണ്ട്. എന്റെ ഔത്തിൽ എന്റെ ഏ മക്കളും ചെല്ലുന്നില്ല, എന്റെ എണക്ക് നൊമ്പലായി. സോ ഇത് ഇങ്ങനത്തെ ഞങ്ങളെ യു ടി കാർ തറയങ്ങ് അയാളാണ്, നരേന്ദ്രമോദി ആയങ്ക് അവന്ന്, ഇങ്ങനത്തെ എല്ലാം ഉണ്ടല്ലേ. ഞങ്ങളെ യോഗീഷ് ഭട്ടായങ്ക് അവന്ന്, എന്നെടുത്തായങ്ക് അയാളാണ് മുസ്ലിമായങ്ക്. ഈ വ്യത്യാസത്തിന് ഞങ്ങളെ പുള്ളോക്ക് ചെറിയെന്ന് പിന്നെ പഠിപ്പിക്കുന്നു. സെക്കൻഡ്, സൊസൈറ്റിയില് ഞങ്ങ എന്നെടുത്തന്നെ മുണ്ടും വെക്കൂ. ഇത് മുസ്ലിമേത്ര ഹിന്ദു സഹോദരന്മാരെ ബാക്കി ഞങ്ങൾ എങ്ങനെ മുണ്ടുന്ന കാഫിർ എന്ന് മുണ്ടുന്ന മാ, അതേ പദത്തിന് എന്റെ മക്കളെയും വളക്കിയാക്കുന്നത്. ഞങ്ങൾ മുന്നാന്ന് ഇത് മെറോണിക്ക് പോയി, ഗണേശോത്സവം മെറോണിക്ക് പോയി. ഞങ്ങൾ ഔത്തിൽ പെണ്ണുങ്ങ അതിലേക്ക് എങ്ങനെ റിയാക്ഷൻ ആക്കുന്ന അറിയുന്ന, അവിടെ ബാൻഡ് കുട്ടിയോട് പോകുന്ന അറി, ബൊബ്ബ ഇരിക്കുന്നു, ഡി ജെ ഇരിക്കുന്നു, ഡി ജെ കുറച്ച് കൊറോടി അയങ്ങും, ഡാൻസ് ഇരിക്കുന്നു, എല്ലാം ഇരിക്കുന്നു. ഞങ്ങൾ ഔത്തിൽ അതിന് അതിലേക്ക് എങ്ങനെ റിയാക്ഷൻ ഉണ്ട്, അവർക്ക് പോ, ഞങ്ങൾ ഇരിക്കുന്നില്ല സാധാരണ. ആ റിയാക്ഷൻ ഞങ്ങൾ മക്ക അതിന് പഠിക്കുന്നു. നിങ്ങൾ അതിനെ നല്ലതെന്ന് ഞങ്ങൾ ഖുറാൻ ഞങ്ങൾക്ക് അതേ പഠിപ്പിച്ചതാണ്. ഞങ്ങൾ ഈ ദേവസ്ഥാനത്തിനെയും പള്ളിനെയും കിട്ടിയെന്നല്ല, ഞങ്ങൾ ഒതിച്ചിനെന്നിട്ട് ഖുറാൻ ചെന്ന്, എന്നെടുത്തന്റെ ആരാധ്യരെ നിന്ദനാക്കേണ്ടെന്നിട്ട് ഖുറാൻ ചെന്ന് ഞങ്ങൾക്ക്. ബട്ട് ഞങ്ങൾക്ക് ആ പാട്ടമേ അറിഞ്ഞിട്ടില്ല. ഞാൻ ചെന്ന് ഞങ്ങളെ മക്കൾക്ക് എന്നൊരു സമുദായത്തിന്റെ ഒക്കത്തെ എങ്ങനെ ഇരിക്കണം, അല്ലെങ്കിൽ എങ്ങനെ റെസ്പെക്ട് ആക്കണു, അവർ ആരാധ്യത്തിന് ഞങ്ങൾ എങ്ങനെ നോക്കണം, സാധ്യത എങ്ങനെ ഞങ്ങൾ ദേവസ്ഥാനത്തോളത്തോളം കൂട്ടിയോണ്ട് പോകണു, എന്റെ മോനെ ഞാൻ കൂട്ടിയോണ്ട് എല്ലാം കാട്ടി കൊടുത്തിന്, ഇതിങ്ങനെ ഞങ്ങൾ റെസ്പെക്ട് ആക്കണം. ചില്ലെങ്കിൽ ഞങ്ങളെ മക്കൾക്ക് ഈ ടൈപ്പിന്റെ ഒരു എഡ്യൂക്കേഷൻ എന്തിനും അകത്യ ചെല്ലെങ്കിൽ ഇപ്പൊ എല്ലാ മുസ്ലിംസിന്റെ മക്ക മുസ്ലിംസ് സ്കൂൾക്ക് പോന്നേ. സോ അവിടെ എന്താ ബാളാപോള നിന്ന മക്കമേ ഉള്ളു, അവിടെ ക്യാമ്പസിന് പുറത്ത് വന്നെങ്കിൽ അതേ മക്ക ഇരിക്കുന്നത്. സോ ഈ സമുദായത്തെ മക്കളൊട്ടിക്ക് മിംഗിളായിട്ട് അവർക്ക് റെസ്പെക്ട് കൊടുക്കുന്നു, അവർ ആരാധ്യമാർക്ക് റെസ്പെക്ട് കൊടുക്കുന്നു, അവരുടെ കൾച്ചർക്ക് റെസ്പെക്ട് കൊടുക്കുന്നു. കൾച്ചർ എന്തിനെന്ന് റെസ്പെക്ട് ഗുന്ത്, സാധാരണ ഞങ്ങളുടെ മക്കൾക്ക് ഗുന്തില്ല. ഈ ഹിന്നലയിൽ ഞങ്ങൾ ഔത്തുലി ഞാൻ ചെന്ന് അബ്ബയും മോനും നല്ല അമ്മയും നല്ല റോൾ മോഡൽ ആവണം. നോൺ മുസ്ലിംസ്ക്ക് സംബന്ധപ്പെട്ടിട്ട് ചൊമ്മ സമസ്യ മുസ്ലിം സമുദായത്തെ മക്കളെ പറ്റി ഉണ്ട്, കംപ്ലൈന്റ് ഉണ്ട്. സോ ഞങ്ങൾ ഔത്തുലി നല്ല റോൾ മോഡൽ ഉമ്മ അബ്ബായെങ്കിൽ പയക്കത്തിൽ ഞാൻ ചെന്ന് ശബ്ദത്തിൽ പിന്നെ കൾച്ചറിലെ അവർക്ക് ചെലുത്തി കൊടുക്കുന്നതിൽ പക്ഷേ സമാജത്തിക്ക് നല്ല പ്രയോജനമുണ്ട്. ഭവിഷ്യത്തിലും സമാജത്തിന്റെ ബഹുത്വത്തെ സമാജത്തിക്ക് വേണായിട്ട് ഞങ്ങളെ മക്ക നല്ല ആവാരി നൽകി ഞാൻ വിചാരിക്കുന്നത്. അസ്സലാമു അലൈക്കും.
1: അപ്പട്ടമായ മലാമ ഭാഷ നണ്ട് ഭാഷ ആ ഭാഷയിലെ ചേലി പോലെ മുണ്ടിനെ ഞങ്ങൾ ഏക്കെ കൊക്കില്ല റംഗവല്ലി മത്തു മഗാച്ചോളുടെ ഒരു കവനത്തില് കേസ് നിസാർ അഹമ്മദ് ചൊള്ളു അപ്പ യാക്കെ പിടിച്ചുത്താറെ ഇവർ ഹീഗെ ദിനാ ചക്ര ബന്ധ മകനെ അത് നമകെ സല്ല അവർ കാഫിറു അത് ഞാൻ വന്ന വിഷയത്തത് ഇത് എന്റെ എന്ത് ഏക്കെ കുക്കിലാക്കിയോ ഞാൻ എന്റെ ഔത്തും കൂടെ എന്റെ മൂന്ന് മക്കൾക്കും വേറെ വേറെ സംസ്ഥക്ക് ഞാൻ പഠിപ്പാട്ടിന് അല്ലെ ഹിന്ദു ഉണ്ട് ക്രിസ്ത്യൻ ഉണ്ട് എല്ലാം ഉണ്ട് നന്റെ പോലെ ബഹുസംസ്കൃതിനെ മക്ക പഠിക്കൊണ്ട് ചെന്ന് ഇത് വളരെ അഗത്യമായ ഒരു വിഷയം പഠിപ്പിച്ചെന്നെങ്കിൽ എല്ലാം പഠിപ്പായിട്ട് രണ്ട് ബകൽ പഠിപ്പുണ്ട് ഒന്നോ കട്ടിലിൽ നിന്ന് തൊട്ടിലിൽ നിന്ന് കട്ടിൽ വരെ പിന്നൊന്ന് നമുക്ക് എല്ലാം പഠിക്കുന്ന സ്കൂളിൽ പഠിച്ച പഠിപ്പ് നല്ല വിഷയങ്ങൾ ചർച്ചയാക്കിയത് ആരി ഞങ്ങളെ ഞങ്ങളോ ഏക്കെ കൊക്കില്ല സാർ നന്ദി ഇനിയിപ്പോ റഹ്മത് മൻസൂർ ഇതിനെ പറ്റി
4: ഞങ്ങൾക്ക് ഇന്നത്തെ മെയിൻ ഞങ്ങൾ കേന്ദ്രീയ വിഷയത്തിക്കര് മക്കളെ വിദ്യാഭ്യാസത്തിൽ ഉമ്മ അബ്ബറെ ജവാബ്ദാരി അപ്പൊ ഞാനൊരു സരളമായിട്ട് ചെല്ലെങ്കിൽ എന്റെ സുമാർ വിഷയത്തിലൂടെ ഞങ്ങളെ സഹോദരി സഹോദരന്മാരെല്ലാം അനുസിക്കല്ല ബത്ത് ഒരു സരളായിട്ട് ചെല്ലെങ്കിൽ ഒരു മക്കു ഉമ്മ അബ്ബറ ജവാബ്ദാരി ബെല്ലി ഐത്തിക്കര് സ്കൂളിലെ ജവാബ്ദാരി കണ്ടി ഒരു അഞ്ചു വർഷം ആവും ഇപ്പൊ മക്ക സ്കൂളിൽ പോകുമ്പത്തത് അപ്പ ഔത്രമേ ഒരു ശിഷ്ടാചാരല്ല ഒരു ബേസിക് ശിഷ്ടാചാരല്ല പടിപാട്ടിട്ട് മക്കളോ ഒരു സ്കൂളിൽ നാങ്ങ ദാഖലാക്കിയ പിന്നെ ഒരു ആ മക്കളെ പെരവല് ഉമ്മ

0: நண்டவர் அபிப்பிராயம். அதே போல மே நாங்க மக்கோகு இப்ப குக்கிலா சேர் சேர்ந்தா போல மக்கோகு நாங்கள பேரிகிற செம்ம இது ஏக்க வச்சன யூஸ் ஆக்குறோம் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் நாங்க அவுத்துலு அவுலு உண்டு நாங்க உமா அப்பமே செல்றோம் அவுலு அவுல அவுல் இங்கே அவுல் அங்க மாட்டோம் ஏக்க வச்சனத்துல டீச்சர் மாதிரி நாங்க டீச் ஆகும் அது உமா மக்கோகு டீச்சர் ரங்கலொட்டுக்கு கௌரவ பண்டி இல்ல. அப்ப உமா அப்பா மாதிரி மெயின் ஒரு நெனப்பு வைக்கணும் டீச்சர்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் வைக்கணும். பின்ன படிக்கிற சமஸ்தரோ ஸ்கூல் விஷயத்துல எந்தெங்கும் சமஸ்தி இன்னெங்கிலும் மக்கள் எதிர்கதிர கொம்பராமாரு அங்கலொட்டுக்கு அங்கல டீச்சர்ஸ் ரொம்ப சமஸ்தரம் கௌரவ பெச்சித்தே டீச்சர்ஸ் அங்கலொட்டுக்கு மக்கள் பேக்ஸ் பேக்கில் அதரோ பரிஹரிச்சோகோ ஆ சமஸ்தரோ பிரயத்னம் ஆக்கணும். அதே போலமே உமா அப்பர் இன்னொரு மெயின் ரோல் இன்று நாங்களோ நாளற போல அல்ல நாங்களோ மக்களோ நாங்கள மக்கள் இப்ப வெளியாயிரு சிறிக்கும் பத்துக்கும் நாங்க பல்த்திய போல அல்ல இன்றத்த மக்களை உமா அப்பா பல்த்துற வச்சிருந்தேங்க அது வெளிய ஒரு சாகசம் செல்ல ஒரு வெளிய சவால் ஆயிரு. அதுக்கு மெயின் காரணம் என்று வச்சிருந்தேங்க மெயின் நாங்கள எல்லார கையில் உள்ள ஒரு மொபைல் ஏத்திக்கிறது. அப்ப இ மொபைல் இன்றத்த எல்லா மக்கும் நீங்க மொபைல் கொடுத்தேன் பாரி நல்ல மக்கா ஆ மொபைல் இல்லாண்டா எங்க அங்கு போர் ஆகுறோம் அங்கு படிக்க வேண்டா என் செம்ம இதெல்லாம் பண்டு. அப்ப இதுரோ நாங்க மொபைல் நாங்க உமா மாற எந்திராக்குறா நாங்க நாங்கள ரீல்ஸ் நோண்டிக்கிறோம் நாங்க அதுல நாங்க எங்க டைம் போயிருந்து பிடிக்கல மக்க பரம்பத்துக்கு அவுத்தில் பணி ஐத்திக்கல அதுல பின்ன மக்கள மேல்கு அது ரைட்ரோ அங்க அரசத்த மக்கள மேல் தீர்க்கிறோம் எந்த எங்க மக்க வரந்தோலும் மொபைல் பிஸி ஆகுறோம் உமா மாறு. அப்ப மக்க வரம்பத்துக்கு எல்லாம் பணி ஆக்கித்து ஆ மக்கோக்கு தெரியல் டைம் கொடுக்கறது உமா மாதிரி எந்த வேணுங்க உமா அப்பா இண்டு கொடுக்கிறாரு மக்கோ டைம் கொடுக்கல எந்த ஒரு காஸ்ட்லி ஐட்டம்ஸ் வேணுங்க ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் நக்க டைம் கொடுக்க காவல இல்லையா அது வேற வேற நம்மத்திலும் பெண்ணிங்க உள்ளாரு டைம் கொடுக்க காவல வந்து அவுத்துரு பண்ணில் பிஸி கொரியால ஜாபுக்கு போண்டாரு அங்க மக்கோக்கு துபாரியாய ஒரு கொரிய இதெல்லாம் மக்கோக்கு எடுத்து கொடுக்குறோம் இது நமக்கு டைம் கொடுக்க காவல இதெல்லாம் டிராபேக் ஆகுறெல்லாம் அதுல இருந்து மக்கோக்கு ஃபாயிதாவ போண்டில்ல. அதே போல மக்களோட்டுக்கு தெச்சி சந்தத்தில் மக்களோட பிர்சத்தில் அங்கும் தச்சித்து மக்கோக்கு படிப்பாட்டியா இருந்தாங்க. அதே போல மக்கோக்கு ஒரு ஒரு எக்ஸாம் பண்ண சாத்துக்கு இடி உமார் எல்லாம் ஒரு நம்ம அங்கே எக்ஸாம் பண்ண போல பயங்கர ஒரு டென்ஷன் இருக்கிறோம் எக்ஸாம் தீராமாரு அங்க ஆற முகம் நோக்குல்ல எந்த ஆகுல எந்த ஆக்க அங்கமே ஒரு வெள்ளி எந்திரமா ஒரு வெள்ளி எக்ஸாம் தச்ச விளாக்குறாரு அத்தர் அங்க ஒரு டிப்ரெஷன்ல உமா அரும்புறாரு அது மக்களுக்கும் அதுல பிரபாவம் புல்றோம் இது எக்ஸாம் எந்திர பாவம் இது எந்திர அப்ப இதுக்கு இதை இங்க டைம்ல உமாப்பம் சாந்தாயிட்டு ஆ மக்களுக்கு ஒரு பிரேக்கும் கொடுத்துட்டு அங்கோ அங்கே முட்டை தச்சித்து படிப்பாட்டியும் நல்ல நம்மத்திலும் மக்களை எதிர்க்கும் போகும் அவரு. அதே போல மார்க்ஸுக்கும் செம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமாரு மக்க படிச்ச படிக்கிறாரா எங்கன படிக்கிறதுல எங்கன உள்ளாரு அது மாத்திரம் அங்கே படிக்கிறோம் அங்க அங்க எத்தனை எபிலிட்டி உண்டு அத்தனை மாத்திரம் கொடுக்கணும் அங்கோ ஸ்கூல் சூஸ் இப்ப ஒரு தெரிய பெரிய மக்கள் ஹை ஸ்கூல் காலேஜுக்கு போகணும் இல்ல ஹை ஸ்கூல் சேஞ்ச் ஆக்கணும் அவர் அப்பா அது உமாமாரு ஐத்திக்கிற அதுரோ சூஸ் ஆக்கணும் மக்களுக்கு அது விடுக்கு தீரா நாங்களை ஃப்ரெண்ட்ஸ் போண்டாரு நாங்க அப்படியே போனாரு அங்கே கோர்ஸ் அங்கே மேலுக்கு கொடுக்கணும் அங்கே அங்கோ இதுக்கு விடணும். அப்ப நாங்க இது கொரிய முன்னோர் வந்து கேட்டோம் நாங்க ஒரு சேர்க்கா அவனுக்கு மெடிக்கல் படிக்கோக்கு இஷ்டம் இல்ல உமா அப்பா மெடிக்கலுக்கு இட்டு தாம்பத்தை அவனுக்கு எழுதி வச்சு ஆத்மஹத்யா சூசைட் ஆக்கியிருந்தாங்க இது கொரிய டைம் முன்னால் நாங்க கேட்டோம் பேப்பரில் பந்து தீர்ந்து. அப்ப நாங்க ஒரு ஹேரிக்க அப்பறத்த உத்தர மக்கள் நண்டு எலோல மக்கள் டாக்டர் படிச்சு கொண்டுள்ளாரு நாங்க அப்பறத்த உத்தர மக்கள் இன்ஜினியர் ஆக்கி கொண்டுள்ளார் சேர்த்து நாங்க அதுக்கு நாங்க நோக்காமாரு நாங்கள மக்களுக்கு ஏது இஷ்டம் உண்டோ அதுரும் அங்கு படிக்கும் போல்தோ நாங்கள் இப்ப ஒரு சகோதரர் சென்ன போல எல்லாத்திலும் நல்லோ நல்லா எங்க அது பிசினஸ் மேன் ஆகட்டு அது எந்தும் ஆக்குறேங்க அது நல்ல ஒரு ஆகும் போல நாங்க மக்களும் இதாக்கணும். பின்ன நான் ஒரு சரளைத்து சென்ற இது அசல இது அவகாசம் தந்தாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரம்.
1: விசேஷமாய்த்து உம்மமார் இப்ப நாங்களோ பழைய காலத்து உம்மமார் எக்ஸாம் சொல்லுக்கு படிச்சினாரு பக்ஷ எக்ஸாம் சொல்லு மக்க பந்து அவுத்து சொல்றாரு எக்ஸாம் சொன்னிட்டு உம்மா அதுக்கு வெள்ளி ஒரு விசேஷம் கொடுத்து எக்ஸாம் சொன்னாங்க பூர்த்தி ஆயிட்டு ரிசர்வ் ஆக்கிட்டு விட்டுற மக்களே ஆத்தரவு இக்காதே அங்கு அங்கலங்கள ஒரு ஆக்கி ஆக்குகரு அவகாசம் கொடுக்க பாரு அகத்த உண்டு சொன்னதிரே இப்போ நமக்கு அதிரே சொன்ன தந்தோம் ரஹமத் மன்சூர் மேமுக்கு நன்றி. இனி ஹுசைன் காட்டிப்பள்ள சார் இதர பக்கில
2: சுருக்கு பழக்க பரிரோ தாக்கத்தை நக்கு தெல்லு கொருடிண்டு சேர்ந்தீங்க அனாரோக்கியத்த காரண முன்னத்த போல சப்தா உச்சார வண்டில இது மக்கள படிப்புல அவுத்துற வாத்தாவரண பிரபாவ பீரு நண்டோ அனுபவத்தை ஆதரபிச்சு

0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல.
2: யான் கிஷோர் டி ஷெட்டி லகுமிட் அண்ட் குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கலாம் தத்தில குசல் தரசின் நவீன் படேல் நிக்கிற கிணந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா.

0: நவிலன் பிள்ளையே பெரி பத்துனி.
1: மாதப்பா, ஆ பிரி பத்துனி இருந்தும்பே யானை பிள்ளைக்கு பகல் கொடுப்பேன்.
0: ஐயோ, ஏறி அவளு நரமானிலா பிளிக்குள்ள அந்த தெரியந்த திக்கின மிருகங்களை மாத்த பகர் இப்பொழுது கேட்பரா? ஐயோ தேவரே,
1: சீச்சி, ஓ தேவரே, அந்த கைக்கு பகரி தாகுது நெத்திரி செத்துண்டு தப்பாண்டு கடிபிடிட்டு அஞ்சாது போண்டு.

0: என்னமான மயிலிகை மல்லேறு மகன மதுமிகு குப்புன நாட்டை எஞ்ச உண்டு தூடு உண்டு மரியாதை பண்ணது என்னமான கிட்டயிரு யானதா வாமோனிடம் அது கடு அது எஞ்ச மது கொடு மகாராணி மகாராணி இந்த எஜமானே எங்க மனசின் ஸ்தித்தின் கண்ணாரு தூளே இஜி வா பொண்ணுலகில என்ன ஸ்தித்தி பெரியன மல்லி யானன மூலுத்துஜி மகாராணி யானன ஒத்துஜி என்ன ஜீவனே தீவனுஜி பத்மினி பத்மினி போர்ச்சி வந்தோம் தாதா கேட்டுல்லையான் தாதா ஆத்தின் மூலம் நரமானியா பத்மினி தாது பண்றது அல்லது தாது பண்றது இன்றைய வம்ச பாரம்பரிய கணத்துக்கு ஈர குந்து கணத்தரு பத்மினி மாணவ மயிலிகை மைத்தின புலே மாதிரிடும் நாயனா ஈரலின் மத்யாவுடும் அன்று அரஸ்தானத மரியாதை ஒலியுடன் நாண்டா ஈரலின் மத்திய
1: சாம்பவி என்ன தப்பாடு என்ன தப்பாடு மாப்பு பல்பு சாம்பவி மா

ராஜ புரோஹிதரே, என்ன உர்த்தி மகள், மூக்கிடு தாங்கின கொண்டாட்டத மகள், அரசு பட்டுடு குல்லுது ராஜ ஆடாளித மல்புடாயினாலு, என்ன மகளு சந்திரிகா, என்ன கண்ண கருகு தோஜாந்தே ஏத்து வருஷ கரிந்து. புரோஹிதரே, என்ன மகள் சந்திரிகாக்கு தாதேண்டு, இரு அஞ்சனுடு தாத தெரிந்து. பண்பரா தூது பண்பரி, மகள் சந்திரிகனை தூப்பின பாக்கிய எங்கு உண்டே பள்ளி ஜோதிஷரே பள்ளி.

யானு ஹுசைன் காட்டி பள்ள பாத்திருந்துள்ள கன்னடா துளு பக்கா பேரி பாஷடியான சாகித்ய கிருஷ்ணமல்த துளு பாஷத மஸ்து பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க அன்னைக்கு கேந்து போறு துளு பாஷ எங்கெல்லாம் அப்ப பாஷ ஆயினத்திர நிக்கு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிள்ளை சாரங் ரேடியோடு துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கலாம் புரோத்சாக குரலை.